மின்னாடி கவப்பு 19 டேப்லெட் பல்ச்சுள்ள இங்கான ப்ரோ நீடு வளவளைஞ்சு பண்ணி மந்தான் நெல்லிஜாவல் கவப்பட் ப்ரோ புது மஞ்சினிட மீமி கவப்பட் வாண்டா கலனஞ்சி வளைஞ்சு பண்ணுங்க ஞான ப்ரோ ஞாபகாவல் டேப்லெட் வாண்டாவ மஞ்சினிட ஆள்குமன் இவங்குமன்ற எங்களை காண்கன் புல்க மீமி வாண்டா எங்கப்பால் பீன் மீமி ஜாலஞ்சு புருகு புருகு பழஞ்சு பழஞ்சு ஏப்பா பீன் ஒன்றலைங்க பல் என்னுடைய கவப்பட்டு நீடு நீடு ஏன் பல்கலைங்க டேப்லெட் டேப்லெட்டு மண்ட ஊழியு குஜோ காண்கான் மீமி ஜரே ஏண்டனே புல்காவோட மீமி எங்கள் சிறங்கங்கரோட மண்ட யோங்கு நின்னுடு டேப்லெட் டேப்லெட் நின்னுடு மண் காங்கோ நல்குல மண் படல் ஊழியுங்க நல்கு மண் ஞாபகிடு ஊறாங்க புது நின்னுடு கலனங்க உழைங்க கடை கவப்பட்டு நீடு எங்கள் லனங்க விழுவிங்க புது ஐயிட மண் ஒண்டல டேப்லெட் மண் நின்றுடுங்க புது மண் எனக்கு கிளினிக் கடை செலா ஞாபக மண்ணே செலங்கங்குரு நீழ் ஒன்றல் மங்கள் சுலோ மின்னடி டேப்லெட் புது மங்கள் ஞாபகம் எங்க கவப்பிடிச்சிடு எங்க மங்கள் ஞாபகம் செரிஜிச்சா லீரா புது மண் மடலிங் மடலும் நிம்மன் அனே வாங்கி இப்போ மின்னடி கடை 1800020080 மிஞ்சிட்டு வண்டுள்ள பீன் வண்டுள்ள மங்கள் சுலோ செலாஜங்க மெரிஜின் அனுப்புறோம் டேப்லெட் வாலு பீன் வண்டிச்சா மணின் வண்டிச்சா ஏப்பா வண்டி உளு உளு மண்டுஞ்ச மடோ ஊறாங்க மீமி சுலாலஞ்சு பல் புல்க வாலு நின்னுடின்னு கோபட் 19